0: காட்டும் மாமி.
1: நீ
0: என்ன கேரி நாட்டும் மாமி,
1: ஜானா லேண்ட் நாட்டும் ஆயி வேறியா.